0: யானாகா யானமே அங்க ரொம்ப நேரத்தை தைந்த கபஸ் பாசன் கி
1: ஏங்க நீ இதோன் கண்ட ஜரக் ஜரா
0: ஐக கோங்கறார சமங்க கோங்கற பதிராதி யகந்த போதனி யாவு இவ்கின் தாபஸ் பாசன் தெரிக்கே
2: ஏங் யோன் கவைனன் மங்கவாக தகவோன் ரவுன் கபஸ் பாசன் இவ்கின் ஜரகே தி ட்ராகோமா அரிபன் ஓரகின் தெமேதா ஓடிஸ்கேபீஸ் கிதமேனிங்கோ மேனா போதனி யாவு தெரிக்கே யோ ஏகாங்கை தேகனா பைன் ஓரகின் கை இவ்கினி சகின் குனிம் ஆமெருருங்கினி மேதான்